0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுது.
1: பேசாம இடி செய்து அப்படி ஒன்று நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்து இந்த ரத்தோத்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனது சொல்லுது. அண்ணா அண்ணா
1: தெரியும்
0: ஆனந்தண்ணா
1: சேது சேது சேது போயிட்டியா சேது போயிட்டியா.